0: அண்ணா என் கொஞ்சிச்சா இரகு
1: எனக்குதால உரிச்சு சேகர
0: தானே
1: தாதன சேகர இ கிருஷில உரிச்சு தால உரிச்சு துல்ல
0: இரகு தாதாண்டி வெங்கப்பண்ணா
1: எஞ்சி நான் பண்புன மாற வாவானமுனித கிருஷி மந்தனல புலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்கா லாப தூ அரகே திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்லக்கனி என்னலானே பர
1: இவர மணிப்பந்த குள்ளுவன நினான் தூ நான் அஞ்சதால தோச்சிங்கு பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணு பரீட்சை மல்தாரா
1: இவர மணிப்பந்த குள்ளு மண்ணு நேர பரீட்சை
0: அந்த வெங்கப்பண்ணா நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணு பரீட்சைக்கு கொரடு அகிலு ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகாரம் பண்பேர்
1: சேகரா ஓல் மல் பெரிய
0: அவு நம்ம உஜிரடி உண்டி
2: அந்த நிக்கலின ஜாகத மண்ண பரீட்சை மல்படுந்துள்ளார அஞ்சாண்ட நிக்கலின புதரு கிராம சர்வே நம்பர் அஞ்சனே மண்ணத மாதிரி தொட்டுகு உஜிரே எஸ்டிஎம் காலேஜ் தா கேம்பஸ் உடுப்புன மண்ண பரீட்சா கேந்திர குபலே போன் நம்பர் 97 3 1 4 0 8 8 ஆஜி போன் நம்பர் கூட 97 3 1 4 0 8 8 ஆஜி